0: ஹாய் நமஸ்கார யா நிக்கல் அர்ஜுன் காபி கார்டு.
1: நமஸ்கார யா நிக்கல் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்தோம்ல
2: யானு லயன் கிஷோர் டி ஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார யா நிக்கல் தெலிக்கத பொள்ளிகை தேவதாஸ் காபி கார்ட்.
4: நமஸ்கார யா நிக்கல் தத்தின குசல்தர் சின்ன விண்டி படேல்
5: நிக்கிற கேளந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.